0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு, எந்நேரமும் இந்திய இசை. இப்போது டி ஏ ஹரிஹரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, வி வி ரவி அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம், பாலக்காடு வி ஏ சுந்தரம் அவர்கள் கட்டம். முதலில் எந்தரோ மகானுபாவுலு, தியாகராஜரின் பஞ்சரத்ன கீர்த்தனை, ஸ்ரீராகம் ஆதிதாளம்.
2: On Ragam 24/7 DTH, you can now listen to a flute recital by T.A. Hariharan. He begins with Yentaro Mahanubhavalu in Rag Shri, set to Aditaal, a composition by Thyagaraja.

0: அடுத்து கஜானன பாகிசதா. லலிதா தாசர் ஏற்றியது ராகம் ஜெகன்மோகினி, ரூபகதாளம்.
1: யூ கேன் நவ் லிசன் டு கஜானன பாகிசுதா இன் ராக் ஜெகன்மோகினி செட்டு ரூபகம் தால், அ காம்போசிஷன் பை லலிதா தாசர்.

0: சாமகான வினோதினி லலிதாதாசரேற்றியது ராகம் ஹம்சானந்தி மிஸ்ர சாபதாளம்.
1: He now presents சாமகான வினோதினி in ராக் ஹம்சானந்தி set to மிஸ்ர சாபுதால், a composition by லலிதாதாசர்.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஏ ஹரிஹரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. வி ரவி அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம், பாலக்காடு வி ஏ சுந்தரம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்வரராக சுதா, சங்கராபரணம் ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ஆதிதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a flute recital by T.A. Hariharan. He is accompanied on the violin by V.V. Ravi, on the mridangam by Palghat R. Hariharan, and on the gattam by Palghat V.A. Sundaram. T.A. Hariharan will now present Swara Raga Sudha in Rag Sankara Bharanam, set to Adi Thal, a composition by Thyagaraja.

0: ராகம் டிடிஹெச்எல் நேயர்கள் இதுவரை கேட்டது டி ஏ ஹரிஹரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, பி வி ரவி அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ஹரிஹரன் அவர்கள் மிருதங்கம், பாலக்காடு பி ஏ சுந்தரம் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. இந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a flute recital by T.A. Hariharan. He was accompanied on the violin by V.V. Ravi, on the Mridangam by Palghat R. Hariharan, and on the Gattam by Palghat V.A. Sundaram. This program was contributed by the studios of All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: பிரக்கல நிலபடி கரஹர பிரியராகம் மிஸ்ர சாப்புத்தாளம் தியாகராஜ சுவாமி கிருதி.
1: ஸ்ரீமதி லலிதா கண்டினியூஸ் ஹர் கான்சர்ட் வித் தி கம்போசிஷன் ஆஃப் தியாகராஜ சுவாமி. பிரக்கல நிலபடி என்றா கரஹர பிரியா செட்டு மிஸ்ர சாப்புத்தாள்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
3: விசூர் விஎஸ் பொன்னுசாமி குழுவினர் நாகசரம் வாசிக்கிறார்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாராயணாய நம மாதவாய என்று தொடங்கும் நாராயண தீர்த்தர் தரங்கம், மத்தியமராவளி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: விசூர் விஎஸ் பொன்னுசாமி குழுவினர் நாகசன் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து நின்னே நம்பித்தனையா என்று தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை ராகம் சிம்மேந்திர மத்தியமம் மிஸ்டர் சாப்புத்தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை விசூர் விஎஸ் பொன்னுசாமி குழுவினர் நாகசம் வாசித்தார்கள்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம். ராகம் டிடிஹெச் எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ஸ்ரீராம் பரசுராம் அவர்களின் வயலினிசை கேட்கலாம். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You can now listen to a violin recital by ஸ்ரீராம் பரசுராம். He is accompanied by ஸ்ரீ கே வி பிரசாத் on the மிருதங்கம் and வைக்கம் ஸ்ரீ ஆர் கோபாலகிருஷ்ணன் on the கட்டம். நிகழ்ச்சியில் முதலில் ராமா நின்னு நம்மினா, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மோகனம், ஆதிதாளம். The concert begins with Rama Ninnu Nammina, composed by Saint Tyagaraja in Rag Mohanam, set to Taal Adi.

இனி தியாகராஜ யோக வைபவம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ஆனந்த பைரவி ராகம், ரூபகதாளம். லிசன் நவ் டு தியாகராஜ யோக வைபவம், கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர், இன் ராக் ஆனந்த பைரவி, செற்றுத்தாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. ஸ்ரீராம் பரசுராம் அவர்களின் வயலின் இசை, கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் சேனல். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வயலின் ரிசைட்டல் பை ஸ்ரீராம் பரசுராம். ஹீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ கே வி பிரசாத் ஆன் தி மிருதங்கம் அண்ட் வைக்கம் ஸ்ரீ ஆர் கோபாலகிருஷ்ணன் ஆன் தி கட்டம். இனி அம்பவாணி ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், ராகம் கீரவாணி, ஆதிதாளம். லிசன் நவ் டு அம்பவாணி கம்போஸ்ட் பை ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இன் ராக் கீரவாணி செட் டு ஆதிதாள்.

நிகழ்ச்சியில் நிறைவாக சரவண பவ பாபநாசம் சிவன் பாடல் ஷண்முகப்பிரியா ராகம் ஆதிதாளம். தி கான்சர்ட் கன்க்ளூட்ஸ் வித் சரவண பவ கம்போஸ்ட் பை பாபநாசம் சிவன் இன் ராக் ஷண்முகப்பிரியா செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீராம் பரசுராம் அவர்களின் வயலின் இசை. கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வயலின் ரிசைட்டல் பை ஸ்ரீராம் பரசுராம். ஹி வாஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ கே வி பிரசாத் ஆன் த மிருதங்கம் அண்ட் வைக்கம் ஸ்ரீ ஆர் கோபாலகிருஷ்ணன் ஆன் த கட்டம். This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24x7, an exclusive Indian classical music channel.